அதித்திமன் ரஸ்கலாங்க இராத குரவா நம எவரென் அரகு குரவாஃபா ஹுஷீமே ஃபஹ எஹிந்து எவரென் நங் எஹிவான ஃபராத்தென்வே அதி சலாம குரவானே பயக்குகம்கா எவரென் நுமெவேமே.

திமன் ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ரஹ்மத்துக்கு குத்துகையாய் காண்ட அழுவா ஃபாவா முத்தத்துக்கா ஜெஹிந்தின் திவ்வா துனியேகு வகுதி உஃபலுக்கு குத்துகா மெனுவியே.

ஹமகஷவரம் மணி திக்கக்கும் திமன் ரஸ்கலாங்க இன்சானா ஹித்தவிக்கம் எ இன்சானா நேங்கினியே ஃபஹ எஹாரும் ஏனாவனி ஃபாளுவே பயாவெகும்பா திகொழுவெரியக்கம்கே.

விதாழ்வாஷ் எ கஷிதங் அலுந்திருவாணி புரதம ஃபஹரு எ கஷிதங் உஃபெத்தேவி ரஸ்கலாங்கே அதி எகலாங்கெய் ஒரிஹா மஹ்லூகுங்க கந்த மொழ தினவடிகம் வா ரஸ்கலாங்கே.

0: تقهر. وأما السائل فلا تنهر. وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்து குருவான் கியவும் அனைக்காவஸ் இதாயத்துக மக்மி புரோக்ராமாக குரியத்தானா.

அதி திமன் ரஸ்கலாங்க இராத குரவா நம எவரெங் ஹரகு குரவா ஃபா ஹுஷீமே ஃபஹ எஹிந்து எவரெண்ணங் எஹிவானே ஃபராத்தென்வே அதி சலாமே குரவானே பயக்குகம்கா எவரெங் நுமெவேமே.

திமன் ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ரஹ்மத்துக்கு கொத்துகையாய் காண்ட அழுவா ஃபாவா முத்ததுக்கா ஜெஹிந்தின் திவ்வா துனியேகு வகுதி உஃபலுக்கு கொத்துகா மெனுவியே.

விதாழ்வாஷ் எ கஷிதங் அலுந்திருவாணி புரதம ஃபஹரு எ கஷிதங் உஃபெத்தேவி ரஸ்கலாங்கே அதி எகலாங்கே ஒரிஹா மஹ்லூகுங்க கந்த மொழ தினவடிகம் வா ரஸ்கலாங்கே.

0: சஃசஃபத் திப்பவா மலாய்க துன்னாய் உரெதுந்தகும் மீஸ்தகும் துருக்குரவா மலாய்க துன்னாய் குர்வான் கியவா விதாழ்வா மலாய்க தும் கந்தவா வஹை குரவமே
1: இன்ன இலஹகும் லவாஹித்
0: ஹமகஷவரும் தியபாமீஹுங்கே இலஹகி எக்கவந்த ரஸ்கலாங்கிகம் கஷவரே
1: رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا وَرَبُّ الْمَشَارِقِ
0: إِكَلَانْغِي اُدُتَكَاي بِمَاي إِدَمِدُغَا وَاهَا تَنْتَنَاي تَكِچَاي تَرِيرُ هَنْدُ أَرَا اُدَرِسْتَوْغِ وِرِ رَسْكَلَانْغِي
1: إِنَّا زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِزِينَةٍ الْكَوَاكِبِ
0: ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க அலிகத தரித்தவுக ஜீன தெருக்கமும் எம்மெ கேரி உடு ஜீன தெருக்குறவீமே
1: وَحِفْظًا مِّن كُلِّ شَيْطَانٍ مَّارِدٍ
0: அதி நுக்கியமந்தெரி கொம்மெ ஷைத்தானெக்கு கிபை ஏ உடு ரக்கா தெருக்குறவீமே